0: saying that the TVK has a score to settle in Karur and alleged that it was DMK who killed people in Karur. Meanwhile, the DMK has hit back saying, and I quote, that we should have arrested Vijay right after the incident and accused TVK leaders of in fact even running away instead of taking responsibility to cover up their mismanagement. All of this has come days before the Chief Minister Vijay is set to visit Karur next week and meet the victims for the first time since assuming office as the Chief Minister.
1: அந்த கணக்க வழக்க முடிக்காம விட மாட்டோம், முடிக்காம விட மாட்டோம். இதே மண்டலத்தில் சொன்னோம், எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்கள, அதுக்கான பதில், அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும்.
2: அடுத்தொரு நபரை கை காண்பித்து அவரிடமிருந்து இன்றைக்கு செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான கார்த்தி போன்றவர்கள் மீது இன்றைக்கு தொடர்ந்து அந்த அம்பு பாய்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு காரணம் விஜய் கரூருக்கு போவதற்கு முன்னால் செந்தில் பாலாஜியை கைது செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்கின்ற அவர் போட்ட ஒரு சபதமாக இருக்கலாம் என்று தான் இன்றைக்கு என்ன தோன்றுகிறது. எனவே குதிரை பேரம் இங்கே எதுவுமே இருப்பதற்கான அடையாளமே கிடையாது.
3: See, now Adav Arjuna is a minister, the TVK is in power now, let them investigate that. They are facing the CBI inquiry already in this case, let them disclose that. If there is any truth in that, let anybody take an action. That only mistake we have done is that, only mistake our party, our government has done that mistake is that, when Vijay has stepped down from the aircraft in Chennai, we should have arrested him. If you would have done that, everything would have been come to an end. That is the mistake of us.
0: With that, slipping into a very short break, more news and updates on the other side. Stay with us on the broadcast.